0: பாப்பா உன்னறி நீ நம்ம போற ரூபாய் ஓட போன் யோன் தாத்தா
1: Yeah, money!